0: ஓகே வாட்டேம் ஃபேமஸ் சுது கொச்சிகே தவல் ஷோய்கா
1: யோகே வலிங் என்னவா
2: ஓதா அட் தி ரே சுது கொச்சே
1: இத்தாலியன் என்னவா
3: சா ஃபர்ஸ்ட் டைம் அபிட்ட ஹன்ன சீஸ்
1: எதகட கொரியா
4: சுது கொச்சி மணி தரங்கேயோ
1: ஜப்பான் ரோமேனியா
0: ලෝකෙටම එකයි සැනකෙලියක් තමයි සියත හොට් ඇන් ස්පයිසි විත් සුදු කොච්චි
1: සතිය දවස්වල හවස දෙකට
4: සුදු කොච්චි මරු